வானமும் பூமியும் ஒளிந்து போம், ஆனால் தேவனுடைய வார்த்தை மட்டும் ஒளியாததாக இருக்கின்றது. தேவன் வாக்கு தந்தால் வாக்கு மாறாதவராக இருக்கின்றார். அந்த தேவனை நாங்கள் எப்பொழுதுமே விசுவாசிக்க வேண்டும். பிரியமானவர்களே, நாங்கள் விசுவாசத்தினால் நாங்கள் தேவனுடைய வார்த்தையை நாங்கள் பிடித்து கொண்டு நாங்கள் தேவனை நோக்கி நாங்கள் உண்மையான உள்ளத்தோடு நாங்கள் கதறுகின்ற பொழுது தேவன் எங்களுடைய ஜெபங்களை நிச்சயமாக ஏறெடுத்து அவருடைய வாக்கு தத்தங்களினால் எங்களை வாழ வைக்கிற தேவனாக இருக்கின்றார். அவர் அனுதினமும் எங்களோடு கூட நடந்து வருகின்றார். நாங்கள் அவரை விட்டு தூர போகாதபடிக்கு தேவனை கிட்டி சேர்வோம். தேவன் எங்களை அணைத்துக் கொள்வார். இணைந்திருங்கள் பிரியமானவர்களே, கிருபை நேவானொலியினூடாக உங்களுக்காக அடுத்த பாடல்.

கிறிஸ்தவன் பானவர்களே, நீங்கள் இணைந்திருப்பது கிருபை நேய வானொலியின் ஊடாக. ஒழித்துதான் இந்த பாடல் ஆனந்த கீதங்கள் இசைத்தட்டில் இருந்து. இது கிருபை நேய வானொலியின் ஊடாக. தொடர்ந்தும் கிருபை நேய வானொலியின் ஊடாக இணைந்திருங்கள். ஒழிக்கின்றது உங்களுக்காக அடுத்த பாடல்.

0: இல்லையே நினைச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? மனசு தளராதீங்க. குழந்தையின்மைக்கு அதிநவீன சிகிச்சைகளில் வெற்றி வாய்ப்பும் அதிகம். செப்டம்பர் 19-20 திகதிகளில் கொழும்பு ரோயல் பிரசாந்த் மருத்துவமனையில் உலக புகழ் பெற்ற மருத்துவர்கிட்ட இலவச ஆலோசனை பெற 0787-21-55-88. வெளிநாட்டு பணத்தை இலங்கை
1: ₹500 உட்பணமாக செலுத்தி இன்றை எடுத்துச் செல்லுங்கள். இலவசமாக டிரை அயன் ஒன்றையும் பெற்றிடுங்கள். ₹6,517 வீதம் தவணை முறையில் செலுத்துங்கள். நாடளாவிய அபான்ஸ் கிளைகளுக்கு இன்றே வாருங்கள். அதிக சிறப்பு அம்சங்களை கொண்ட டாடாக்கு வாகனம் ஒன்றை சிறப்பு விலையில் 5 வருட உத்தரவாதத்துடன் டிமோவிடம் இருந்து பெற்றுக் கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. இன்றே அழையுங்கள். 0768-44-97-97.
2: 150% வரையிலான விலை கழிவுடன் மனம் விரும்பியதை போன்று ஷாப்பிங் செய்யுங்கள். இன்றைய திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸுக்கு வாருங்கள். இந்த சலுகை செப்டம்பர் 30 வரை மட்டுமே.
3: இலங்கையின் முன்னணி வணிக நிறுவனமான மெல்வா தரத்திற்கும் நம்பிக்கைக்கும் பெயராக கடந்த 2 தசாப்தங்களுக்கு மேலாக நாட்டின் வளர்ச்சிக்கு பங்களித்து வருகிறது. காலத்திற்கேற்ப நவீன தரத்திலான உறுதியான தயாரிப்புகளை வழங்கும் மெல்வா நிறுவனத்தின் புதிய வலிமையான கூட்டணி மெல்வா வெல்டிங் எலக்ட்ரோட். அதிக அழுத்தத்தையும் பாரத்தையும் தாங்கும் வலிமை, சிறிய மற்றும் நடுத்தர இரும்பிலான கட்டிடங்கள், மெட்டல் பர்னிச்சர், டேங்க்ஸ், ஸ்டோரேஜ் ரேக்ஸ் என அனைத்துக்கும் உறுதியான வெல்டிங் ஜாயின்ஸ். மெல்வா, இலங்கையின் முதல் தர வலிமை நம் பெருமை.
0: குழந்தையிலேயே நினைச்சாலே ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கா? மனசு தளராதீங்க. குழந்தையின்மைக்கு அதிநவீன சிகிச்சைகளில் வெற்றி வாய்ப்பும் அதிகம். செப்டம்பர் 19-20 திகதிகளில் கொழும்பு ரோயல் பிரசாந்த் மருத்துவமனையில் உலக புகழ் பெற்ற மருத்துவர்கிட்ட இலவச ஆலோசனை பெற 0787-21-55-88.

மடுத்தியாலத்தின் தலைப்புச் செய்திகள். கொர்னாகல் கந்தாக் எதிர பகுதிகள் சில ஆயுதங்களுடன் சந்தேக நபர் ஒருவர்

0: ஸ்கூல் டிராமால நான் தான் ராபன்சல்.
1: வாவ், அப்படின்னா நீண்ட கூந்தலும் தேவைப்படும் என்ன?
0: அப்பா, இளவரசன் கூந்தல பிடிச்சு மேலே ஏறும்போது ராபன்சலுக்கு வலிச்சிருக்கும் தானே?
1: ஆனா இளவரசன் வந்தது ராபன்சலை காப்பாத்த தானே மகள்.
0: நான் ராபன்சலா இருந்தா கூந்தல வெட்டி ஜன்னல்ல கட்டி அதை பிடிச்சு கீழே இறங்கி இருப்பேன். யாரும் வந்து காப்பாத்துற வரைக்கும் காத்திருக்க மாட்டேன்.
2: எமது குழந்தைகள் எம்மை விட முன்னிலையில் உள்ளனர், எனவே அவளது கதையை அவளே எழுத வழிவிடுங்கள். கமர்ஷியல் கிரெடிட்.
3: இலங்கையின் மிகப்பெரிய காலனி சந்தையான ஹெலங்கா மெகா விற்பனை செப்டம்பர் 5 முதல் 30 வரை யாழ்ப்பாணம் வீரசிங்கம் மண்டபத்தில் நடைபெறும்.
4: குடும்பம், நண்பர்கள் எல்லோருக்கும் பொருத்தமான தேர்வு சன் கிரஷ் மெகா. 1.5 லிட்டர் விலை 350 ரூபாய்.
5: 150% வரையிலான விலை கழிவுடன் மனம் விரும்பியதை போன்று ஷாப்பிங் செய்யுங்கள். இன்றைய திலகவர்தன டெக்ஸ்டைல்ஸுக்கு வாருங்கள். இந்த சலுகை செப்டம்பர் 30 வரை மட்டுமே.
6: அதிக சிறப்பம்சங்களை கொண்ட டாடாக்கு வாகனம் ஒன்றை சிறப்பு விலையில் 5 வருட உத்தரவாதத்துடன் டிமோவிடம் இருந்து பெற்றுக் கொள்ள ஓர் அரிய வாய்ப்பு. இன்றே அழையுங்கள். 0768 44 97 97.
7: அந்தமான தியாக உள்ளம் கொண்ட தாய்மாருக்கு மலிவன் கிரி தங்கம். வாராந்தம் 1 மில்லியன் ரூபாய் பெறுவது மிக்க தங்க நகைகள். 4 ஆண்டு 20,000 ரூபாய். மலிவன் கிரி 400 கிராம் பக்கிலுள்ள ரகசிய இலக்கத்தை கண்டுபிடித்து வாட்ஸ்அப் அல்லது SMS செய்யுங்கள்.
8: நிலையான சுற்றுலாத்துறை 2025 363,62,521 சுற்றுலா பயணிகள் வருகை தந்தனர். இது 2024 ஒப்பிடுகையில் 15.1% அதிகரிப்பாகும். சுற்றுலாத்துறை வருமானம் $3,219 மில்லியன். சுற்றுலா தலங்களை அபிவிருத்தி செய்வதற்காக $3,500 மில்லியன் பேரவிப பகுதியை சுற்றுலா வலயமாக அபிவிருத்தி செய்வதற்காக $2,500 மில்லியன் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முதலீடுகள் நிலையான சுற்றுலாத்துறையை உருவாக்குவதற்காகவே.
9: நமது அரசாங்கம் ஈராண்டு ஆட்சி நாட்டிற்கு மாட்சி.
10: AI-இன் எதிர்காலத்தை மேலும் பலப்படுத்தும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026. டிஜிட்டல் பொருளாதார அமைச்சர் மற்றும் SLT மொபைட்டல் இணைந்து முன்னெடுக்கும் ஸ்ரீலங்கா AI வீக் 2026 நீங்களும் இணைந்து கொள்ளுங்கள். செப்டம்பர் 25 முதல் 30 வரை. இன்றே பிரவேசியுங்கள் AIExpo.lk.

0: பவுஸ் கை கோர்ந்து தரவாகிய
1: நாங்கள் நம்பினோர் எங்களை கைவிடலாம், நண்பர் எங்களை கைவிடலாம், உற்றார் உறவினர்கள் கூட எங்களை உதறி தள்ளலாம், பிரியமானவர்களே ஏன் பெற்றோர் கூட எங்களை வெறுத்து ஒதுக்கலாம், கணவன் கூட எங்களை கைவிட்டு போகலாம், மனைவி கூட எங்களை மறந்து போகலாம் பிரியமானவர்களே, ஆனால் என்றுமே எங்களை மறவாமல், நாங்கள் மறந்தாலும் எங்களை மறவாமல் எங்களை தேடி வந்து தேற்றுகிற தெய்வம் என்று சொன்னால் அது எங்களுடைய இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் பிரியமானவர்களே. அவர் இருக்கும்போது நாங்கள் எதற்கு பிரியமானவர்களை சோர்ந்து போக வேண்டும், நாங்கள் சோர்ந்து போகவே கூடாது பிரியமானவர்களே. நாங்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய கருத்தில் அடங்கியிருக்கிற பிள்ளைகளாக இருக்கும்போது ஆண்டவர் எங்களுக்கு முன்பாக சென்று கோணலான பாதைகளை செவ்வையாக்கி வழியே இல்லாத இடத்தில் அவர் வழியை உண்டு பண்ணி எங்களை நடக்கச் செய்ய அவரால் கூடும் பிரியமானவர்களே. அதனால் நாங்கள் எதற்குமே சோர்ந்து போகக்கூடாது, மனம் கசந்து போகக்கூடாது, மனம் தளர்ந்து போகக்கூடாது, எங்களை குறித்து நாங்களே தாழ்வு மனப்பான்மையுடன் ஒன்றுமே இயலாது, இப்படியே நாங்கள் இருக்க வேண்டியதான் அந்த எண்ணமே எங்களுக்குள் வரக்கூடாது. ஏனென்று சொன்னால் சர்வ வல்லமுள்ள தகப்பன் எல்லாவற்றையும் உருவாக்கிய கேத்தர், அவருடைய வார்த்தையினால் உருவாக்கிய கேத்தர் எங்களோடு கூட இருக்கிறார். அவர் இருக்கும்போது நாங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை, சோர்ந்து போக தேவையில்லை. ஆண்டவருடைய ஒரு வார்த்தை போதும் பிரியமானவர்கள், எங்களுடைய வாழ்வை அது மாறிவிடும். அவருடைய ஒரு வார்த்தைக்காக நாங்கள் இயங்க வேண்டும், நாங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. ஆண்டவர் இயேசப்பா ஒரு வார்த்தை சொல்லுங்க, ஒரு வார்த்தை சொல்லி நீங்களை நிறைச்சியுங்கள், என்னுடைய வாழ்வை மாற்றுங்கள், நீங்கள் என்னோட கூட வாங்க என்று நாங்கள் சொல்ல வேண்டும் பிரியமானவர்களே. அப்பொழுது அவர் எங்களோட கூட வருவார், அவருடைய ஒவ்வொரு காரியங்களை எங்களுக்கு விளக்கி காண்பிப்பார். நாங்கள் அவருடைய கரத்தை பிடித்து நடப்போமானால் நாங்கள் கீழே விழுந்து விடுவோம், அவருடைய கரத்தை நாங்கள் விட்டு விடுவோம். அதனால் நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரிடம் சொல்ல வேண்டும், இயேசப்பா நீங்க கரம் பிடித்து என்னை வழி நடத்துங்க, நான் போகும் இடமெல்லாம் நீங்க என்னோட கூட வாங்க என்று நாங்கள் சொல்ல வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் எங்களோட கூட அவர் ஆசை ஆசையாக வருவார், எங்களோட கூட பிரியமானவர்களே. அப்பொழுதுதான் எங்களுடைய வாழ்வில் வருகிற ஒவ்வொரு சோதனைகளையும் ஜெயிக்கக்கூடிய அந்த பேலன் எங்களுக்காக வரும். ஆம், நாங்கள் விசுவாசிப்போம், அந்த தேவனை வரவேற்போம், எங்களுடைய வாழ்வை நாங்கள் மாற்றிக்கொள்வோம். சோர்ந்து போக தேவையில்லை, கலங்க தேவையில்லை, அஞ்சு தேவையில்லை. ஏனென்று சொன்னால் சர்வ வல்லமையுள்ள தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்கிற அந்த யெகோவா எல்ரோய் அவர் எங்களை காண்கிற தேவனாக இருக்கிறார், அவர் எங்களோட கூட இருக்கிறார். ஆகவே நாங்கள் பயப்பட தேவையில்லை, கலங்க தேவையில்லை. ஆம் பிரியமானவர்களே, இந்த இனிமையான பாடலை தொடர்ந்து இன்னும் அழகிய பாடல்கள் உங்களுக்காகவே ஒழுக்கி இருக்கிறது. தொடர்ந்து எங்கள் கிருபை நிவாரணியினூடாக இணைந்திருங்கள். நீங்கள் இணைந்திருப்பது கிருபை நிவாரணியினூடாக.